0: And at the top of this hour, we're getting some breaking news from the state of Tamil Nadu, where former Chief Minister M.K. Stalin targets Vijay government, calls it a cinema tsunami. Stalin says that TVK government will not last 5 years. People voted Vijay out of enthusiasm. TVK government running due to DMK's mercy. That's also another attack being made by the former Chief Minister M.K. Stalin, who has said that it is DMK's mercy and that TVK should be thankful to DMK for letting them run the government. TVK fails to cross majority mark on its own. Any day, any time, this government can fall. So DMK chief says that voters will return to DMK soon, and he also accuses TVK of failing to split the AIADMK. So M.K. Stalin says that we'll wait and watch this government, and this government won't last for 5 years, and that any time, any day, this government under Vijay can fall.
1: தங்களுக்கு பிடிச்ச நடிகர் ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சதுனால ஒரு ஆர்வத்தில் வாக்களிச்சிருக்கிறாங்க. கொஞ்ச நாள்லயே இந்த பொம்மை மேல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். குழந்தை அம்மாவை தேடுற மாதிரி நம்மளைத்தான் பிடிச்ச நடிகர் ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சதுனால ஒரு ஆர்வத்தில் வாக்களிச்சிருக்கிறாங்க. கொஞ்ச நாள்லயே இந்த பொம்மை மேல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். குழந்தை அம்மாவை தேடுற மாதிரி நம்மளைத்தான் இந்த மக்கள் ஏக்கத்தோடு தேடுவாங்க. இப்ப நடந்திருக்கக்கூடிய தேர்தல் அரசியல் சுனாமி அல்ல, அது சினிமா சுனாமி தான். பெரும்பான்மைக்கு தேவையான 115 இடங்களில் கூட அவங்க வெற்றி பெற முடியல. இப்ப நம்ம தேவையில் அவங்க ஆட்சி நடக்குது. 8, அப்புறம் 5, 120 தான். அதிமுக ரெண்டாக உடைச்சு அதில் கொஞ்சம் அதிகமான இடங்களை எடுக்க முயற்சி பண்ணாங்க, அது தோல்வி அடைஞ்சிருச்சு அவங்களுக்கு. அதனால் என்றைக்கும் முதல் மேலே புனித தான் நிற்கிறாங்க. என்றைக்காவது எந்த நாளாவது விரைவில் அதை கவிழத்தான் புகுது, அதில் எந்த சந்தேகம் இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சியோ, விடுதலை சிறுத்தைகளோ, இந்திய இந்து முஸ்லீம் லீக்கோ ஆதரவு தருவதாக சொல்லிட்டு தான் போனாங்க. ஆனால் ஆதரவு மட்டும் இல்லை, அமைச்சர்களிடம் பெற்று இருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். ஆனால் எந்த நேரத்தில் என்ன ஆகும் என்பது நாம் பொறுத்திருப்போம். நிச்சயமாக இது 5 ஆண்டு காலம் நடைபெறக்கூடிய ஆட்சி அல்ல.
0: And my colleague Pramod Madhav is now joining us on the story with more details. Pramod, a big attack by former Chief Minister and DMK Chief M.K. Stalin against the TVK government, saying that it was a cinema tsunami that led to this victory. But this government will fall any time. This government won't last 5 years.
2: It surely is a very big attack, and in fact, like, it only shows the mindset of DMK right now, very clearly saying that TVK government is not having the required even majority numbers, and only due to the allies of DMK, that is VCK, IUMN, CPI and CPM, the government is running so far. And TVK, this is M.K. Stalin's words actually, the DMK president claims that TVK even attempted to break the AIADMK, but give 6 months time for the government. But it looks like DMK is not going to stay silent, and it is planning for something actually ugly.
0: All right, Pramod, do stay with us. It seems like it's not just M.K. Stalin who has attacked the TVK government, but also his son, Udayanidhi Stalin, who's also made a scathing attack against the Congress. Let's take a look. So Udayanidhi Stalin's sharp attack on the Congress party. Udayanidhi Stalin says that not Modi or Shah, but Congress made BJP win. Congress has no basic decency or gratitude. DMK cadres shed blood and sweat for the Congress. Congress should never be trusted again. We'll never allow Congress next to us again. And he has also warned that people's lesson for Congress coming soon. So DMK Congress ties strain after Udayanidhi Stalin's remark. This comes after Congress became an ally of the TVK. Congress is part of the Tamil Nadu government, and that is when this rift began between the DMK and the Congress, and the DMK has been attacking the Congress since then. And now this latest attack coming in from Udayanidhi Stalin, who has said that Congress must not be trusted again.
3: பாஜகவுடைய வெற்றிக்கு, தொடர் வெற்றிக்கு நான் கூட மோடியும் அமித்ஷாவும் தான் காரணம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கு காரணம், மெயின் காரணம் அவங்க கிடையாது, காங்கிரஸ் கட்சி தான் பாஜகவுடைய வெற்றிக்கு காரணம் அப்படிங்கிறத இப்போ தெரியுது. அப்படிப்பட்ட அந்த காங்கிரஸையும் நம்முடைய தலைவர் தான் தோளை சுமந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் சுமந்துட்டு இருந்தோம். குறைஞ்சபட்ச ஒரு நன்றியோ நாகரிகமோ இல்லாத காங்கிரஸ் இனி எந்த காலத்திலையும் நாம நம்ப கூடாது, எந்த காலத்திலையும் நாம கிட்ட சேர்க்க கூடாது.